0: ಮಾಮ್ಯತಾಕೇರಿ ಕಿರಿ ಕೈ ಕವಯ್ಯ ಹಾಕಿ ಅನ್ನತರ ಮತ್ತಾಯಿ ಕೆ ನಾ ಐ ಕೈನ ಬಚ್ಚೆ ಬೈಯ ಸಿನ ಮೆರೋರು ಅನ್ನ ಬಸಿಯ ತಾ ನಿಮ್ಮ ಕುರಿಯ ಕೈದಿ ಕಿರಿ ಹಾಗ ಅವು ಮನೆ ಕೊಂದ ಮೆರೋರು ಪಸಕಿ ಪಾಯಿ ಗ ಸಿರಿ ಬುವಾಗ ನಾ ಪಾಯಿ ಇಂದಿ ಇರೇ ಪ ಹೇ ತಪೆರ ತಪ್ಯೋ ngay ra tan chi ta ta pe ngay ra chi tau te ta bi ta ni mo kun jobs ha wa kinan na to pa na na mai bo ta na ma ke pa na si si ba si ni ka wa kin ara ma ni bu ni mo ya ra na ki ta ka ta ya wa ya ra sang ta ka ta ya na ma ni bo ta na ma ke ya ne ya si kai kai ta na ko ya ra ta ni kai yi me la ri ru na ra mo ni ti distance ni ka ro ko si ra e ra ni to ro ni kai ki di bes ಏನ ತಾನಂತಂಚು ಕೊರನ್ ಏರಿಕಿನ ಕೈ ಏನ ಮನೆ ತಾನಿಯ ಒಯರ ಬೋಪುರ ಕೈ ಏನ ಮನೆ ತಾನಿಯ ಐ ಚೌವಾನೆ ಚಿಸುಮಾರಿ ಇಸುವ ನಿಮ್ಮ ಎಪಕನ್ ಕೈ ಎಸ್ ಅಂದು ಕೊರಗು ಚೌವಾನೆ ಚಿಸುಮಾರಿ ಇಸುವ ನೋ ಎಪಕನ ಚೌವಾನೆ ಚಿಸುಮಾರಿ ಇಸುವ ನಿಮ್ಮ ಬಿರಿಯೋ ಕೆ ವಾನ್ ಜಪಕ ಒಬ್ಬ ತಪ್ಪು ಬಿರಿಯೋ ಕೆ ನಾ ಚಿಪಯ ಇಕನ್ ಕಾತುವ ಕಣ್ತು ಎ ಸಂಚೆ ಚೆನ್ನು ಯಾರೈ ಕವಯೇ ಹರ ನೋರ ಕಾವಕಿಂಚಿ ತರ ವಾಕಿಂಚೆ ಮನೆ ನಾ ಕೈ ಕೊಂದ ನಮನೆ ಕಿ ಬೆಸ್ ಐತಿ ಆಯರಿ ಕಿರೋ ನಂಗೈರ ಕಾಂಚಿರು ಆಯ್ರ ಕೈಸಾಕಿ ನಂಗೆ ನೋರ ಬಚ್ಚಿ ಚಿತ್ತನಾರು ಕಾವಕಿನ್ ತರ ವಾಕಿಂದ ನಮನೆ ಸಿಗೋತ ಮನೆ ನಸಿರ ಸಿಪುರ ನಕೊಂತ ಆಯ್ ಕಾನರು ತೊಗೈ ಕೈ ಅಯ್ಯಾರಿ ನಂಗ್ ಪೋರಾಯ್ ಮೆತ್ತಿ ಯಂಗು ಏನಕ್ಕೆ ಸಾಕಿ ಕತ್ತನೆ ಇಯ್ಯ the public awareness of the education now pasak sina ko ye tani makuri na ko ye na tara po tan namat ke na ko ye ka amsira na ko ye ye ka risa pare pe ni ye ta pere ibu kin tara wan na ko ye po tan namat ke na ye ibu tira gen pare ya ke ta ta ko ni te distance le ta pere tin tan ma i ga ita ko ta kaunt arang up to date ke ಆಮೋನ ನಪ್ತು ತೇತ ಯಾಕ ಉರೇತೆ ತಿಪೇಚಿ ಐ ಅತಸಕಿ ಸಿ ತನ ಅಕೌಂಟ್ ನಾನ ಕಾಂಶರ ಐಬಿನ ಯಾಕ ಅಂಚನ ದಾರ ಬಿಸಿನೆಸ್ ನಾರ ಕೋಪರೇಷನ್ ನಾರ ಕಂಪನ ಐಬಿನ ನಾ ಅಕೌಂಟ್ ಚಿತ ತೌತ ಅನೆ ಸೋರ ಅಂಕ ಇಜನಾನ ಮರೋರು ಐ ಕರಿಯರ್ ಗಿ ರೋರು ಆಮೋನ ನಪ್ತು ತೇತ ಅವಾನ ನಿ ಕಂಡ ಪತಾನಿ ಮಗುಸ್ ಪೈ ಯುಸ್ ಯುಸ್ ಕಾಂ ಕಾವಕಿನ್ ತರ ಗ್ವಾನ್ ನನ ಮರಿತ ಪೋತ ನಾಮ ತಪಾಲಿ ಸ್ರಂಗಂ ಅಂತರ ಗ್ವಯ್ಯ ನಂಚಿ ಅಕೌಂಟ್ ಆಗನೆ ಚಾಕಾಂತಾರು ಆಕೆ ಅಮ್ಮ ಕುರಿಯ ಕಿರೋಯ್ ಓ ಆಗನಿ ತಾಮ್ನೆ ಅವರು ಕಾಯಸ್ ಮಗನ ಐ ನಂಗ ಚಾಕಾಂತ ಆಕಿರಂಗ್ ತಾರು ಆಕಿರೋಯ್ ಓ ಆನಿ ನಾ ಪುಂಚ ಕರಗಿ ಚೌವನ್ ನಾನೆ ಕಾವಕಿನ್ ಅನಮನೆ ಪೋತ ನಾಮತ್ ಇನರಿಯ ನಿಮೈಸ್ ಚಕತನೆ ಯೈ ಯೈ ಅರೆ ಬುಂದಿಸ್ ರೋರು ಒಂದು ಬೆಚ್ಚ ಮನೆ ಬುಡ್ಕಾಂಗ ವಸಗಿನ ಬೆಚ್ಚಿ ಹಂಗತಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮ್ಯಾಟರ್ ಎರಂಗ್ ಪೀವಿಚ್ ಇಬ್ಬನ ಬರಲೇ ಬರೀ ಕಾಂಗಾತರ ಗುಂಜ ಅಕೌಂಟ್ ಅಜೋ ತಂಜ ಅಕೌಂಟ್ ಕೆ ನಾ ಅನ್ನ ಈ ಕಾಯಿ ತೌನ ಕೊಂತ ಇಬ್ಬನ ಕಾಯಿ ತೌನ ಕೊಯ್ಯ ಕಾಂಶಿರ ಕಾಯಿ ತೌನ ಕೊಂತ ಮೇಯ ತಿರಾಕ ತಿಕೋ ಮನೆ ಮೇಯ ಕಾಂಶಿರ ಕಬನ್ ಪಂಕೈ ಇಂಗೈ ತರ ತರ ಅನ್ಬತಿ ತಿಮನ ಎಮೋನ್ ಕನ ಕೊತ್ತಾರ ಇನ್ನಬತಿ ನಾನ್ ತೋ ಮಾನೆಗೆ ತೋ ಅಮೋನ್ ನಗಿ ತರ ವಾಕಿರೋಯ್ kita tenan losses sai sak tenan mai sai garang buwa apa ni buwa pak kau na kang ye the trend ay mo nen ge ge di kag te mai ke ati bi question na i karatia tira ye di kang ay ya kora kora ya kora kora na beta capacity ki training ro ya ara poto na ma tawan ni sina ti na toa ke sira kau nga te mene tan te mise te msia ke ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಅಕೌಂಟ್ ಅಥವಾ ಫೈನಾನ್ಸ್ ಅನಕಾಮರು ಟ್ರೈನಿಂಗ್ ಸರಿ ಇದೆ ಆಸಕ್ತಿ ಸಿದ್ಧರೆ ಇದೀನಿ ತಾಗಿದ್ದೆ ನೀ ತಾ ನಿಮ್ಮ ಮಗುರಿನ ಜಾಬ್ಸ್ ಅನಕಾಮಕ್ಕೆ ಏನದ ಅಯ್ಯತೈ ಕಡಿಮೆಯ ಕಾಲಿಸಿ ಪೋತಂದು ಆಮೇತ ಪಾತಿ ಪೋತಂದು ಆಮೇತ ಪುನಿಂಗಯ್ಯತೆ ಮೋ ಅನಿಮೆ ತಂತರರು ಆನ ಮನೆ ಅರ ಪೋತಂದು ಆಮೇತ ಅಯ್ಯೋ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಪುನಿಂಗಯ್ಯ ತಂತರರು ಅವರ ನಿಮ್ಮ ತೈರಿಕೆ ಆಮೇತ ಅವರ ಕಣಮಕ್ಕಿ ನಿಮ್ಮ ಆಕ ಆಮೇತ ಅಯ್ಯಾರಿ ಕಾವ ಅನಯ್ಯ ಇನ ಬಂದರ ಸಿಸ್ಟಮ್ ಕಾಂಶಿರ ಅನಯ್ಯ ಕಾಕಿನತ ಕಾಂಗ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ವ್ಯೂಸ್ ಓ ಅಯ್ಯ ಕಾವು ಅಯ್ಯನ ಮಕ್ಕಿಂತ ಪೋತಂದಾಮತ ಕೆ ಭಯೋ ಅಂತ ಪನಿನ್ ರೋಯ್ತ ತರ ತರ ತರ ತರ ತರ ನನ್ ಜವಾಬ್ಸಿಂಗ್ ಐರ ಕಾಂಶಿರ ನನ್ ಜವಾಬ್ಸಿನ ಮನ್ ಕಾವಿನ ಬಾನ ತರ ತರ ಪೋತಂದಾಮತ ಅನ ಅಯ್ಯ ಇನಕ್ ಅಯ್ಯ 那个就谈的，那都是也蛮那里去，你讲那啥人的不带也让 efficient 给 effective 给，阿里不那个也都听得到嘛，我们是卡卡一样啊，也不就我那，哎也让我们现在那里不是，这有的在生了，阿里在那挖根，在那里的果子，给，那也那里的果子那边蛮白，给。Aku pergi sebukan nak ina ia pernah nolong juga. Tetapi orang kanga ini ina kau baca gigi medisis, apa medisis? Tadi mukuri, hari ini pun di public service, anda itu kemeja the council yang makono. Aku kau kita pergi ke kau. Pergi ke kau pun kau tanda ni makinan mukuri lain, the council ada sama mukuri teman dan teman. Kami heran kekawa, kena kekawa kini pak ya kan? Pak ibu dengan konat lah, tamnim. Bagaimana kekawa kini pak ya kan? Ibu nanya nanti anuam nam tapun makuri, ada kena makuri ya. Agan aku kurang tang apa? Ani nak dengan konat lah tamnim. Kurang konci tapu cewan, ya mak yang aku tamnim. Kau bangat aing kawa kini pak inci, tenani disis. Kau mana konci apa sih? Kita agin konci pak inci tapu cewan. Kami awutan betam ni iman, okay? Naya sena kata ni ye yara putan nama. Asa kami reki nita ni kami, sena kami reki nita ni kami. Tao ngaji lagi sebangar, nika irin cetai ye. An naga tena roro yon, tao kanuan jalan di bos. Tadi irang kagawak, terang wakin dana payi putan nama. Naya de, engang ke, ipun cima tu andi kiti cekapuan payi ye. Nah, karena kuku tarat, betam ni ye mohonna. Nunggu wari ini kita mais, ayam wanya lepas wari ini ke, te kangen te maisin te mais, agak kini kangen ngaji kau nangus, kau kan cewa nak nunggu, ngaji ay, yang ikai tahu anakku kau nanti, rata, kata ikai tahu te karawan te ribos, anakku kau nanti te cewa te senior, yang te ribos, awak iana anak ribos. Ara komite teman, sekarang tu waktu sampai dah ini makan dengan sim, tu waktu PAC, dan nari apa ni sejati sampai dah ini dengan anak meruru ian, kambesin dap apa, kami tua yang kami, kami runung yang kami nak kontak demi yang the constitution, itu dengan mana pun dia orang tak kiri bes, memang ada di mana mana reportan nama, agak aku nak guru roin nari ye ara systems. Ara kain tay yang kami ada in place, ada di Nauraya, senarai ini di, agaknya segiri, anda kapan pun, nah ia muamurik, muka awak in education atau training, kata ni ya kia reportan mana, okay, bayang anda buat jam mal, anda yang ada itu, nak awak ngaji education, okay. Ina dia ina pendin cakap, nama kini ni, juga ada hati ika hari ini ina kengkai. Kakak awak ina, kangat si spirit eh, kakak awak ina si cepat. Kita anak boleh sebutan nama tu. Apun kakak awak ina ni apa? Tapi yang ni, tau wabuiti diri kini kengkai, ayah nang tu cakap ngangal. Anak ini kita tahu, mau dia, anak ini kita kangat si, tu mana cerita yang kamu mua, dia itu awak ampun pendin, tapi cerita Singapura. But the education or the training, orang akan ada mentality lo yari, ane efficient. Efficiency, terang wakin nada ane pun itu bodoh banget. Okay, jadi kini smartness, looking could dress well. Orang korang tu, cleanliness, aku ni betul ni, jadi as Singapore. Okay, masa ikai model saya ka arang sekiranya. Na cara angaira arang ane pun waru koi dana koi ay. Sagi tipai ka arang ina tua tua kaya kangan. Siko na, ni tawa tuan tipai senarai ini kau unga cakatani ay. The education or the training. Ni moment nara primary ara tu ara sekinta ara preschools. Kau akin terakuan mana pai tu boten nama. Nge, agan saro kontiru ruai. Hari puni ay kau ini jalan workshops senanda ina agi tu kaya kai. Pakar perluan taningaya, akarikan taningaya, arah tani mukul. Naya, kami dapat tani mukul ini antara dua kini dan apa itu? Tepuk tangan. Kami yang karena, saya kira ko kami sa laro, sinakaungan kami. Nakaungan kami, hindi tayo namin sa utak. Kikiyak, sinabi rin kikiyak na laruan na kaya sa puto namin. Yung moment na tinimawang sense, yung karupo, itibubuan tara. Paan eh, kana sipas ng kawakin na si sense, sa paas naman kawakin na, ay si tara. Ayan, ako na sipas ng kawakin na, anaman na takaam sila. Okay? Ayan man yung takaam sila. Sa basa na panikawa kina, ano man eh, sa puto na. Pagkampasin na pa, ya po tayo. Ya, kahit ako ito eh, hindi po sa puto ka, sila, ito naruro yun, ito ko sa, kampasin na.
1: Kapag presens, nasa maruro rin minang ano, kundi, sa dito man naka rin na kami di biro, Honorable Ingran Yoto. Ito sa ating?
2: Tak korang betul speaker. Tapi dan meruru ada sentuh bicara sebagai pahit yang dengan accounts teman. Yang saya main lewat, pun mata panahan kami mahu rumah nak kau ini. Ika pun negara Arab sendiri, temaruan tawon uyu. Kamu nak pernah mahu? Kaya kau ini kau itu ada sentuh nung mentakan teman. Ira kata mana? Tunggu buat tabung tengah. Anda sendiri bos. Mac, isnaya. Tapi dia, tenan parents lagi mana kau itu. Atau orang ayo, lekaputa nak untuk tahu tega, lekaputa nak untuk kamsa. Anak pun nak ikhwan, bintak. Anak lagi tu aja dah. Mungkin aku aje itu pekerja. Mungkin tu mana pernah aku orang di bus tu, ayat sabat. Lepas mau arah tengah kasih bu, nanti zaman nanti serba kau, rekomendasi jasid. Semeruru nai, apun nane raya nate kaya kadru, pun nake nanun di bos akan nari nanui, karena ya kikuna, tetau teh akan nari nari orang, nikar dia ya do write off, ya on account aje. Enak dia metu a, the disclaimer nake tu gina, nikar kuah, ay sakai kan, ya inguan uang awal bini metu uang itu kau meter main air dan nara account tetau teh, apa usina do write off. Tak kira kena nunan, itu men kerawa kan. Sabun saya men kawar atau kau men persistence, kemana tata payu tega, anak kain dan wakil. Terang tegakan, tak kira orang yang enakkan write off tu mai sah tu tahu tak, sakit tu mai sah kau rom. Oh yo yang pun jadi kira kena makam sih dah, tak makam sih dah, naran naran meroro makain TMC ya, tanah kau nanti bui mai semua dimilion, ia nak urik ia nak mau nak. Honest pa ako ng nisrayin ka nila, kung noon ba ikan. Mayang yan na niya, ito workshop para karawag, yan ang ito naroon. Takantan nga ba yung nakakain ka pa na nukukurag di sa team, tiritan na kaitira sa team, mga kalinyak, anakatuan na huwag, pahin magpuri. Ngayon, nanon to koy rap. Makatima to ay, yung mga nang kanin. Antay tapin ang kanin. Yakan nakikuro na ba buwan na rapiya pa ngayon ay Peru. Alapiya pa takaon sila ay Peru. Ya kita umat nama ni, orang tengah ni anak kecil betul ya kan? Anak kait itu sihir. Ayah dah anda sekata yang kain, kata yang kami ni dah, kan memerlukan lagi nama kain tiem sia, petra tu pakai ni kan? Yang anda anak buah karun dia, dia lagi kamsa. Pengen nanya, nolong nanti workshop, angkara kali pun tak ingat diminta, macam mana? Hari yang buku-buku kita nampak berupa apa paper yang nanun pen, tem siap. Hai yang, cuma tarungi tem siap. Nampak yang aku lagi nampak beri. Hai kai panahan lagi tayak ini. Kamu nak kangen buku ni lepas sekarang buaya mi paper. Kamu kangen tayak ini ane. Nampak yang kamu beti kan aku yang pemir. Pandai orang angkai sakit kalau orang nampak beri. Kan aku yang mi paper. Kau beti nak, tidak nampak yang mi paper. Ye kata-kata kan ni men. Oh kalau orang kamu dah paper. Ia itu biar hari, ia itu supporting hari, gak? Okey, keng irukat anak awak tu noto temas, malah norak. Ia itu biar hari ini vivian, okey, maya magen, okey. Tukin terorong tu speaker ngaji awan, kan tu mungkin asal sini kita anu, mampu dia. Okey, temen aje, sama guru, tu CFC ya kakak, panan, ayam tenun ya, itu pergi ya, tu bowi gak? Ibu tanya lagi kita kata maro. Nah ini kalau orang ayah kau orang nasi loko, angka pun delay, nampak mungkin lah. Payri kita apa ya account? Apa account mungkin payri? Tiap hari nampak. பயிரு. அதனால ஒன்றும் திருவண்ணம் வாசிப்பாங்க. ஏன்னா கூ கையெல்லாம் தர வாக்கி நிற்பியப்பான் மாதிரி இரவு திருக்கின்றான் வாங்க அகி குகுரை நலஞ்சிரா திம்மத்தன்மையின் திசத்துவையா காமிச்சு காமிச்சுடா சீஆர்ஐ தேக்கு ஒர்க் ஷாப் வேணும் ஆப்பினர் ஆப்பினோ லேப்டாப் அந்த அப்ப ஆப்பினோ கைய மகுல நிறைய புதுமின்னுதான் சிறங்க குகுரையில பையன் அகரவாக்கி தாயினா என்ன அகரவாக்கி பெரு உனக்கு மீனா இப்ப இருக்க ஆனிரத்த கதை மாறும் நிற ப்ரோக்ராம் சத்தை சிப்பன் கதையே என்ன போயிடும் சிப்புன்னே என்ன வரக்கு தோல் தங்க அப்படின் ஸ்ட்ரைப்பேன் கொஞ்சம் அம்மா கூட இருக்காது சமீமி கையா புஸ்தி அது தேங்க பத்திரங்கரும் ஏன் வாய்ப்பேனே கிரிபா சிவான் வாங்க அப்படின்னா நான் காமிச்சுட்டேன் என்ன கை அசன் கொடுற நான் காமிச்சிருக்கோம் என் கை காத்த விட எத்தனை தோட்டி காத்த விடுறாரு ஆனால் ப்ரோக்ராம் அங்கே கைந்து தந்துடுறோம் பரப்பாம தர்றாரு அத்தமன் எத்துக்கிற மகு ஆகி அலமன் அது சீத்தோன்னு தேவை சார் ஆடியோ தேவை சார்